ஒரு மொஹப்பத்து ஓர் மொஹப்பத் சரீஃப் மொஹப்பத் ஜோ ஹே வோ பஹுட் படா காம கா சீஜ் ஹே ஓ கபி கபி மொஹப்பத் மே பஹுட் பஹுட் கல்த்தியா ஹோ ஜாத்தே ஹே தோஸ்தோ ஓர் கல்த்தியா தோ ஹமாரே லோக் கா பி ஏக் ஹிஸ்ஸா ஹே ஹமாரே தோஸ்தோ தோ ஆஜ் ஹம் ஆப் லோக் கோ குஷ் பியார் பரி ஷைரி சுனாயேங்கே குஷ் கானா ஹம் சுனாயேங்கே ஏக் கண்டே கே லியே ஔர் உஸ்கே பாத் தோ ஹமாரா உஸ்கே பாத் தோ ஹமாரா ப்ரோக்ராம் கோ ஔர் ஆகே கோ ஹம் படாயேங்கே கஹ்தே ஹே தேரே கயால் மே ஜப் பேக்யால் ஹோதா ஹூம் தேரே கயால் மே மை ஜப் பேக்யால் ஹோதா ஹூம் ஜரா சா தேர் கோ ஹி சஹி பேமிஷால் ஹோதா ஹூம் தோரா சே தேர் ஹோயிகே பக்கி ஃபிர் பி மேமிஷால் ஹோதா ஹூம் த ஹம் சல்தே ஹே தோஸ்தோ முஜே நீந்த ந ஆயே ஆப்கோ ஆதே ஹே ஆப்கோ க்யா ஆதே ஹே அபி க்யா ஆயேங்கே தோஸ்தோ லேகின் ஆயேங்கே ஜரூர் ஹம் சல்தே ஹே புரானா நம்பர் கே ஓர்